0: ஜோடி
1: தக்கஜம் தக்கஜம்.
0: ஐயோ என்னே மங்கடின்னே
1: தக்கஜம் தக்கஜம்.
0: விடனோ நின்னா
1: தக்கஜம் தக்கஜம்.
0: கொனிதோ கொனிதோ தனிவாய் தேனோ